பேசு. லாப மில தோட்டாகிர ஹர் தர்க பத்வந்த் ராம நாம தன் சஞ்சுவ சாச சா பகவந்த். ஊட்டத் பேட்டத் ஹர் பஜோ சாது சங் பரீத் நானக் துர்மத் சுட் கை பார் பிரம் பசே சீத். ஸ்லோக: தீன் வியாபே ஜகத் கோ துரியா பாவே கோய் நானக் சந்த் நிர்மல் பயே ஜின் மன் வசியா சோயே. பௌடி: திருத்தியா த்ரை குண பிகே ஃபல் கப் உத்தம் கப் நீச் நரக் சுர்க பிரம்தோ கணோ சதா சங்காரே மீச். ஹர்க் சோக் சேசா சம்சார் ஹோ ஹோ கர்த் விஹாயே ஜின்கி ஏ திசை ந ஜானி சித்மே அனுக்கு உபாய். ஆத் வியாத் உபாத் ரஸ் கபோ ந டூட்டே தாப் பார் பிரம் பூரன் தனி நே பூஜே பரதாப். மோ பரம் பூடத் கணோ மஹா நரக் மே வாஸ் கர் கிருபா பிரப ராக்.